0: 我们的女部都
1: 也好是等个多啊。嗯。出冲击，写别名的，脱贫求生。啊，对，你不看名都，都是那叫一名的，你得嘞，你不得个嘞。嗯。也行了，移民的也很多。国标团队，国标团队。李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李文强，李
0: ngone yangu shi la dang su. Mai ba se ya gi, ming tsab zi deng xin, ming tun cong xia. Rang ge xie di, zhen nyam tui bu shi dang su. Ngone zi wu du la, ma guo shi la du. Nye, mui tun qing yi.
1: Jian di mi ge la, tu qian na.
2: Tu qian na.
1: Ma kong da sam jia mo tun bu do zi yu. Nye di na, rang lu ngone nyam shi la du. Yine gi gi tu bu ka xie ji, zun ji yao rang qie tu mi du. Gai dan di dian bu mi du la. Nè lì kì gì mìn dù, qiè zàng gòng bù mù zù, nè ràng lè gà mì gì gì mì.
3: Hì hì hì,
4: gàm zhè mù sò.
0: Jì dù lì jì.
3: Xì jì xì xìng.
0: Jì dù lì jì.
2: Tò qiè nà.
3: Ờ zì, nè dì nè lì wèn qiàng xì nè dì kà cì qiè bà. Dù hà yàng kà cì qiè bà dù à, dù dà.
5: A yì, dèn kì à yò mà rì, mì dì yàu xì rà dà sòng. Nè rà wà lan wàng yì mìn gè, mì dì gùr tùn dì sèng bì.
3: A zì, jì xà mà xù dà, nè lì jian dìn bè xì bà nùn dà. Kè zù mù zù mà xù.
5: 因为你刚才看明度现在你刚才有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有啊有
2: 你也得要不谢送啊。迷信的老总偏见的。你也怕不你不。等到传播链接。提醒。接的不那不错的。等到哪家表那年纪路线也不错，推荐哪生意。公家推荐哪。谢谢，都提到去了。那些，下面了林文强了，都是那些会员，马太监也是叫热闹。多谢。
4: 下面了，电台播出吧。王一鸣跟阿娜坐大马呀，路线地名了，土堆拉土伢啥的人，歌手了呢？
6: 王一鸣，王一鸣，救救！
7: 王一鸣，救救！
6: 王一鸣，救救！
8: 王一鸣，救救！
9: 俺还不赢。
10: 我不要多说了。
11: 开心吗？开心吗？我。
12: 王一鸣弟弟，你还没退不是多吧？
13: 对了，王一鸣弟弟。

0: pardon yam tyo ru ri lenge ge de ji si da na zu tong ba di to ru dan tu bi na reng jun gu wei di chang me ya cho tu ri po jo ge cha mo ma zi si sa le tu bi na ke long ku ge che ya te le pian si da tu ri
1: om lo
0: a gong mo chu a ran ga xia yong ba
1: om lo ge rong a yong do shu da
0: gong mo chu a
2: ai bu lo ge chim ji ri de de ju ke yo ma ji
0: 我就过点点名度阿妹等你跟这似的然后什么吃要见阿妹过点事业穷啊对的从头擦不到个醋用用的给看你运气阿妹对的用的给也得给洗看你运啊光没送阿妹的车子躺在鞋上可把脸送嗯怕动那人阿妹的出车去死
2: 真正穷不赢呢，嗯，家具退不起，很多克隆可就要吐是什么的，干脆丢个地不呢，卡拉拉个水皮就当吐不赢了。我这样子让哪里用过了呗？用过穷，也是。希望阿妹让你去这死多，呀，大脚个呀咯，呀咯，没送不嘛送。
3: 别急嘛，这有修。
0: 阿妹跟这死多，
2: 看你怎么要我去自己，首先有修，干嘛这？
0: 光没做啊，你叫个钱瞧。俺俺最顶缺个地不得，多干么肉，卡拉拉个吹起皮具当不赢呢，偏用那些呢，俺们退不起来钱哩。今年第三的，俺最几百块钱，得哦，廿四个不是银，当时。第修个的，俺俺最我讲亏了边的，第叫找不起来人。
3: 记不起来谁，同志们，偷偷地钱。
4: 对的。当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当当
3: rang thulo zop che re nye che go
1: di
3: ye na lo ge yo yo shi yo shi
1: li fei fei an nian kan sa
3: kan sa xin yong ne gu xie pi ra du ga
1: do de ga zhe
3: men dang a lo zhu yin
1: ha zi ye qing ma ji bu de ga shi da ya 你也想录我啊？这，
3: 嗯，
1: 要不连个晓得。